சைத்த தேத்ரா கலி ஜுக்த சயோன் லாங்லிபா இவங்க நங்கி மிங்லேன் தபு சொன்ஜகி நுங்ஷினா தொக்ஜால்கி இரி கிக்வியு புன்சியசிதா குரும் ஜரி நங்பு ஹே பகவான்.

தாபிரே இசை சத்தம் த பிரீத்தி தர்பன் தவறும் லான்தொப்பிக்கிப சவுத் ஈஸ்டர்ன் மணிப்பூர் யூத் கல்ச்சுரல் அசோசியேஷன் அயிப மந்திங்பம் இபோம்ச்சா ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசிக் பூம்பம் சிதாமுக் தாமினசே ஆர் கே நந்தேஸ்வரிகி நாய்தோம் கொஞ்சல் த இலாங்பம் இனவுச்சானா செய்ரிங்ப மத்தமிசையமா